ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் நல்லா சி செவன்டீன் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஆஸ்திரேலியா மோக்குழு அலரோங்க இங்கு மொத்தக்குவேலா மிஃபாதுக்கு ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பர்சனல் லோக் தேதுங்க ஸோ சப்தா ஓம் குபரி குணம் கொம்பேட் ஃபிளாயிங் ஸ்கில்ஸ்ங்க ரிபாம் சிங்பம் மோதக்குவ ஓகே ப்ரொஃபஷனல் ரிபாம் சிங்பம் தொகுப லாங் டர்ம் பார்ட்னர்ஷிப்ங்க ரிபாம் மோதக்குவ செக்கேனுங்க ரிசர்ச் சார் மோக துக்குனேலாம் விஃபாலை துக்கு கேபினட் தொங்கு நீ மயு மயு நோபாம் கேன்குபலா மிஃபாதுக்கு சி தீம் அருணாச்சல் அனிங்குப ஆஃபீஸ்ல சீஃப் மினிஸ்டர் பேமா கண்டுகரி கேசங்கே குணம் மங்கப் தக்குலசக்கன அகுலு ரெகுலேஷன்கு மலின் லக்குலாடி கேக்குபலா மிஃபாலேந்துக்கு சோ தொங்கம் சு ஸ்டேட் சர்க்காரி லோக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓக கனெக்டிவிட்டி மிகு ரிலேசன் நாம் தோங்கலு காமா ரோம் சுலாரிகு குபலா மெப்பாதுக்கு சோ தோம்பாம் சு சீஃப் மினிஸ்டர் கம்ப்ரேன்சிவ் ஆக்ஷன் ரிஜைலண்ட் சஸ்டெயினபிள் இக்வேட்டபிள் ஓக ஹெல்த்தி ஸ்டேட் ரிலேசன்லின் மிஷன் சுரக்ஷா ஆயுஷ்மான் ஆரோக்கியா சிபிர் ரிகை குணம் காமா தேவ்கா பக்மின் சுலாக்குலாரிகி குபலா மெஃபாதுக்கு சோ தோங்கலு காமா ரோருக் பிரு சுலாரிகி குபலா மெஃபாலேந்துக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTEA மயு நீட் 2026 ரீ எக்ஸாம் எஃபியர் குணம் தேதுக்கு ரிஜல்ட் மெஃபாலின் குப சோ ரிஜல்ட் டிக்ளர் குணம் லோ மோக்கு லோ ஸ்டூடெண்ட் லாக் அறிங்குல அக்கின் லகுன மெடிக்கல் டென்டல் ஆயுஷ் ஓக எலைட் ப்ரோக்ராம் லோ அட்மிஷன் லாப்பா தொகுப குவாலிஃபைட் தொகுலா மெஃபாதுக்கு சோ எக்ஸாம் சம் மோகுலோ சாம்லாக் லெல ஸ்டூடெண்ட் குண எக்ஸாம் ஜிக் சுலா குலடித்துக்கு நபார்ட் சாம்பி குலா லங்குன ஃபவுண்டேஷன் டேங்க மயு தவாங்லோ டிப்டி கமிஷனர் ஆஃபீஸ் கன்ஃபரன்ஸ் ஹால்லோ தொங்கம் கன் குபலா மிஃபாதுக்கு சோ நபார்ட் அனுவல் ரிப்போர்ட் காத்தாம்லா ரிகி குபலா மெஃபாலிந்துக்கு சோ அலுலு தவாங்க டிப்டி கமிஷனர் நங்கியால் அங்கோக அராலோ ஏக் பேர் மா கே நாம் அனம் லோக சிங் சிங் ஜங் ல நாம் குஞ்சிக்கா லேகே கன் குபேலா மெஃபாதுக்கு பேட்மிண்டன் லோ டூ டைம் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் பெறின பி வி சந்து ஜப்பான் ஓபன் 2026 செமிஃபைனல் சாலஞ்ச் குவேலா மெஃபாலிந்துக்கு இந்தியா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் லோக IMD லோக மெஃபா குணாங்க அருணாச்சல் பிரதேஷ் லோ ஐ நக அரு லோஞ்ச் அரா சூன்யதோங் அச்சலப ஓலுக் தேய்க்கலா ஒரேஞ்ச் அலர்ட் கு காத்தாம் பக்குலா மெஃபாலிந்துக்கு சோ ஸ்டேட் லோ டிஸ்ட்ரிக் அப்பின் பப்பம்பாரே அஞ்சாவ் லோஹித் பாக்கே கேசங் லோர் சுவன்ஸ்ரீ தவாங் வெஸ்ட் கமிங் ஈஸ்ட் கமிங் மோலோ தோகும் தோரக் அங் தக்லா இஞ்சதோங்க அச்சலப ஹோலக் தூலா மெஃபாதுக்கு ஓகே பப்பம்பாரே டிஸ்ட்ரிக் லுக்க லுலா குறுங்குமே டிஸ்ட்ரிக் லோ இஞ்சதோங்க அச்சலப ஹோலக் தேக்க ஆயினக குண்டா சாமியுல அஃபிக அராலோ கையாலப ஹோலக் தூலா மெஃபாலிந்துக்கு சருக தாகின் காம்ப இன்னும் தம்சங்கா ஹேபோ